0: kinanam so gung kam san tane kinan su ko su ryan chue ni seng su wati ni pyo ge lung jing gi sung ga chi lam gyu ne the don chi sim be kam sum ju ge sa me do li chen shi na ning er gyun sin li chen zo gyun shu ken yan chi hin kinanam so da je sul ha ko tha pu bu ni li na ge sa me do li chen na li ya kin chang lu su nang chen gu ri shu gu yer shi ta sa ki ne xie li xi go shi ha ja yu ju chi cha na ri shi tu bian ta ma la si ba ge be pung bu yi lo do se tar xian ge se si 谢谢我是学长一个呢提灵我们村里前的公司国贸组空了呀三个零学提得不及听见了你们就学听提呢提灵给囊团提我们给呢听见了呀即龙天对个通知及这里学员
1: 롭소 타다기 심어
2: 미시기 nyomla geze singse
1: dine si ju nin zum gi pu zhu chung la
2: dine kim zang lob su nang tian le lob jiong xu qiao
0: chen na ma chu ti ling ki kim zang lob su nang chen ki long chin de ga de wo su guo mo su kong le ya gu men heng ge le ya ta ling ki long chin de ga ti ma chu da ji ki si ki na qiu yin di bu le ya 他那青年期因不给那点点因为推荐那落了呀那你是这些的压力的那讯息给人家给老中你给尊敢给操化了呀细节那讯推告了呀引起民记老中期给推荐了呀他们自己因别强烈引起民记人家给不住了呀给苦给你给跟着提给养大个苦给别老爹难看给那讯息同一些期 昆明一年里，大几个人，推荐到金藏老师能参与啊，他那期间期间对，可能去，几大人一起，总之前边人一起登记提个账目是大亚琼，前三个呢，天里啊细节，弄起对个通知及收益啦，提取的那落了呀，我那收点点，辅助的通儿，落那么呀这样他，辅助提，啷个，听这期当个钱给，新南里呀，印尼，内秀他，也那么几个。 也能动眼看这几个鉴别，他们的老九年中间里啊，爹爹人一个，但是他们对此难求，要么呢含蓄此难求，要么呢，老老提了呀，但是基地的人对是这样一面，提了一个，看事情，金山去托西钦不难，不住的人心，老难都清白白给，龙泉对个通这点了呀，即在那头。
3: 说对，假装跟进来的对，我注意。

0: 啊,先你拉不得,看他存的这些,巴拉给他拼,真是呗。呀,我们得喝醋了,巴拉得喝醋,但是俺们俩也不住。巴拉,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就这个,就 Bala de bolo dog mindu ge. Rampas de juda ango. Ju ju ju amra ke ji shuku chuku chi.
1: Bala ge nga ta kwa ya nang ge mindu.
2: Bu zhu le, da yong qie ju ni. Pa men ni ge wen gen yi.
3: Kim dadam tsoda kong ya lingge liya chedi xube long tin de ga tong de di na cha xia bi na nge le ro konan chi nga gap gyo tha ro ram gwa liya long tin de ga di tep to bar ngwa liya le chen di gyu je thing ge liya tha chen na xia che ti ne gi na ngwa tso da ji long tin de ga tin ji ji che bia gyum chen kha de xubi na nge ti ne ma kurang gi lu gyu di xie gi de bi na ani dong la la ra shi dong a xi zai yi na da di kurang gi gyu nyo we dam gyu di ngwa tso 因为作为哪里呀这些别怕们谈不住玩给这玩一年是当年一年是困难了呀这边嘎嘎提出马及这一切别难别讨论

0: yong la cha lu yang ga ma ta di li li ri tu bi kan gi ti u ki lu yang ga ma ta di li li ji to bi kan gi ti lu ti u ji wa tu che na
1: ne se to che na shu yin sunam che sila
0: che char chu re sikti ju me ba she to to tong gi yin ti nyam bu men du ma song lo
1: ne se nyam bu du la
0: ai tu che na ta che na ni
1: oh
0: oh shu ten sa go la
1: no no Le yong gam ba ja ni
2: le Me kam sa Kam jang gila
1: Lo chen kha shu ina
2: Da ju ji gila
1: Lo lo da chen han se ba khne ina
2: Ye ji ge ji dong ji chu mi shang na ji gila
1: Lo lo li se kra li chen na shu na ji na ti ti shi be just aw la ge da na be a lo to se be so se di so e phin ye ina
2: Thang ba ma ne bu ni li ja so jum na ge yong la ti
1: Lo lo to chen na
2: 我们大概来了两件事。他这里工作，明天今天不就没？现在等你打消费的。那那，你是。那么你是不是你们家不老早？今天啥子？啥节日就中到了了？对。嗯嗯。今天节日中节日，你有啥想说的？啊，到我那了，他空格来了两件事。那那。今天给了公路总部的工资多少？
1: 那宿舍还得呢。
2: 那给了啥生？啥生？今天的工资是几？算到
1: 哪边来了？啥生？
2: 아다지마바라지지라멜로그 Jilayus Imbadi Nenyembe Lujiliyus